தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தத்துருகிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தத்துருகிரு தத்தஜரி ததல தஜனு ததல தத்துமி ததுமி தத்துனு தத்த தரித

தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜரி ததன தஜனு ததனு தத்துமி ததுமி தத்துனு.